அருள்வ மதமிசை இக்குதொல்தா அராமம் ஜமுனா தேவினா தொய்வி தேவியுமே தர்ஷம் செய்யுடி நங்கா முத்தங் உன்ன ஜருவதி.